காணொரு மலரென கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள். தானொரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கிய வீசிடுவாள். காணொரு விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவாள். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி.

மலரென கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள். தானொரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கிய வீசிடுவாள். கானொரு விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவாள். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி.